0: இசை மழை.
1: ஆதிகானம் ஆண்டவன் காட்டாளரை. பாடியது டி எம் சௌந்தரராஜன். வரிகள் கண்ணதாசன்.